0: தர்ம கடமை பற்றி பாகிஸ்தான் சார் சொல்றா
1: என்ன அழைப்பு கணிப்புதான் டெலிகேஷன்